0: சுதந்த சிசுல பக்தியத்திற்கு அர்ஜிக்கிறமும் வந்தன. ஆகாஷ்மணியர் அவர்களை வர்த்தமான் பிரசர் குறிச்சு கோஸ்வாமி துளசிதாசு விரச்சித ஸ்ரீ ராமச்சரித்த மனசு ଆଜି ସମବାୟର 191ତମ ଭାଗ।
1: ଏପିସୋଡ୍ 191।

சுதந்திர கீத சுவாசிசோயில ஜூன் கார்யக்கிரம ஆகாஷவாணி ரவுர்கல பரவர்த்தி கார்யக்கிரம சமாச்சார பிரபாத பரபர சுணிவே மர்ணிங் நியூஜ்ரே இங்கராஜி சம்பாத ரிலே கருச்சு ஆகாஷவாணி தில்லிரூ.